ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁ